ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நன்றுடையானை இனதுடவும் திருஞான சம்பந்தர் திருப்பதிகம். பாடிப்பவர் ஆலத்தூர் சகோதரர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் சிதம்பரமே நினை மனமே. பாடிப்பவர் ஆலத்தூர் சகோதரர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. The next program is Shiva Kirtanas. In this, you are about to listen Ramanadam Bajehum song, sung by Sri Ariyakudi Ramanujam. Thank you. Om Namah Shivaya.

0: சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனை. கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உனது திருவடி. வழங்குபவர் சிவலட்சுமி பூவால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the discipline. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord, in several forms, enlightening His omnipresence, omnipotence, omniscience, and the Lord of Evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panjakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Pitarogana 69th Jayanti Mahotsava of Sangaracharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
0: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanchi Kamakoti Peedam.
2: Ayurvedathinudaiya madhyile irupadu Sri Rudram, adinudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwaranudaiya மகிமைகளை தெரிவிக்கக்கூடியது ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தை அபிஷேகத்தும் போது சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம்னு சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விகிருத்திகளில் கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரிய நாராயண பட் அவர்களிடம் சுரேஷ் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் நம்முடைய வேத தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்மோ அஸ்து திபதே ஷம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், நாராயணன்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருவையாறு காவிரி தென்கரை திருத்தலங்களில் ஒன்று திருவையாறு. காவிரி கோட்டம் என்று கயிலையாளியாம் ஐயாரப்பர் உரைகோயில் போற்றப்பெறுகிறது. பூலோக கயிலாயம், காசிக்கு நிகரான தலம் என்ற சிறப்புகள் பல பெற்ற இத்திருத்தலத்தில் ஐயாரப்பர் காண்டற்கரிய கடவுளாக தீண்டா திருமேனி கொண்டு விளங்குகின்றார். ஐயாரப்பா என்று ஒருமுறை ஒலித்தால் ஏழு முறை அவ்வொளி அடுக்கி வரும் அற்புதமான பிரகாரமுடைய பதி. ஏழிட திருவூர்களில் முதலாவதாக உள்ளது. அதிகார நந்திக்கு அருளிய வரலாறு அற்புதமானது. அப்பர் சுவாமிகளுக்கு கயிலை காட்சி நல்கிய தலம். சுந்தரர் பெருமானுக்கு காவிரி விலகி அருள்பாலித்த வரலாறு மெய்சிலிருக்கச் செய்வதாம். ஆட்கொண்டார் சன்னதி, அறுமுகப் பன்னவன் வில்லேந்திய வேலவனாக அருள்பாலிக்கும் சன்னதி, அறம்வளர்த்த நாயகி சன்னதி ஒவ்வொன்றும் அளப்பரும் சிறப்பினதாம். ஐயடிகள் காடவர்கோன், பட்டினத்தடிகள், அருணகிரியார் போன்ற அருளாளர்கள் பாடிப்பரவிய தலம். திருவருட்பிரகாச வள்ளலார் இத்திருத்தல மேகராக குறிஞ்சிப்பண்ணில் அமைந்த புலனைந்தும் என்ற பாடலை தனியே எடுத்துப் போற்றும் வரலாறு மிக்க மேன்மையுடையதாம். ஆதிசிவப்பிரகாசர் மழையின்றி வான் பொய்த்த காலத்தில் இத்திருத்தலப் பதிகமாம் புலனைந்தும் எனத் தொடங்கும் பணுவல் மழை பொழியச் செய்து அற்புதம் நிகழ்த்தி அம்பலவாணர் பூசை முட்டின்றி நடக்க தொண்டு செய்தார் என்பது வரலாறு. திருஞான சம்பந்தப் பெருமான் பாடியருளியுள்ள மேகராகக் குறிஞ்சி பண்கள் ஏழு. அவற்றில் ஒன்று திருவையாற்றுப் பதிகம். இயற்கை எழில் நலம் செறிந்த இத்திருப்பதிகத்தை புந்தி நிறை செந்தமிழின் சந்த இசை திருப்பதிகம் என்பார் சேக்கிழார் பெருமான். புலனைந்தும் எனத் தொடங்கும் பாடல் பண் மேகராகக் குறிஞ்சி.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments.

ரிஷகம் ரிஷம் தேவ பரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவ பரிஹி ரிஷகம் ரிஷம் தேவ பரிஹி சதவலிஷம் தேவ பரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவ பரிஹிர் தேவ பரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷம் தேவ பரிஹிர் தேவ பரிஹி சதவலிஷம் வி தேவ பரிஹிரிதி தேவ பரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ ரோஹ வி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹ ரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் வயம் வி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம்

நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of saivam.org, the following is Rig Veda Sakala Shaka Mandalam 1 Suktam 23.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karmashaka, Adhyayam 18.
2: Atha Ashtadash.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கனக சபாபதிக்கு நமஸ்காரம். வழங்குபவர் சிவலட்சுமி பூவால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

ஓம் சிவாய நமஹ. சைவம் தார்த்தார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது இரக்கம் வராமல். வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the disciplines. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord in several forms, enlightening His omnipresence, omnipotence, omniscience, and the Lord of Evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panjakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Peetarogana 69th Jayanti Mahotsava of Sangharacharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
0: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanchi Kamakoti Peedam.
2: Yajurvedathinudaiya madhyile irupadu Sri Rudram, adanudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwarudaiya மகிமைகளை தெரிவிக்கக்கூடியது ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தை அபிஷேகத்தும் போது சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம்னு சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விகிருத்திகளில் கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரியநாராயண பட் அவர்களிடம் சுரேஷ் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் தன்னுடைய வேறு தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்னோ அஸ்து திபதே சம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஹரஹர சங்கர், தேவி சங்கர், நாராயணன்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருவையாறு காவிரி தென்கரை திருத்தலங்களில் ஒன்று திருவையாறு. காவிரி கோட்டம் என்று கயிலையாளியாம் ஐயாரப்பர் உரைகோயில் போற்றப்பெறுகிறது. பூலோக கயிலாயம் காசிக்கு நிகரான தலம் என்ற சிறப்புகள் பல பெற்ற இத்திருத்தலத்தில் ஐயாரப்பர் காண்டற்கரிய கடவுளாக தீண்டா திருமேனி கொண்டு விளங்குகின்றார். ஐயாரப்பா என்று ஒருமுறை ஒலித்தால் ஏழு முறை அவ்வொளி அடுக்கி வரும் அற்புதமான பிரகாரமுடையபதி. ஏழிட திருவூர்களில் முதலாவதாக உள்ளது. அதிகாரநந்திக்கு அருளிய வரலாறு அற்புதமானது. அப்பர் சுவாமிகளுக்கு கயிலை காட்சி நல்கிய தலம். சுந்தரர் பெருமானுக்கு காவிரி விலகி அருள்பாலித்த வரலாறு மெய்சிலிருக்கச் செய்வதாம். ஆட்கொண்டார் சன்னதி, அருமுகப் பன்னவன் வில்லேந்திய வேலவனாக அருள்பாலிக்கும் சன்னதி, அறம்வளர்த்த நாயகி சன்னதி, ஒவ்வொன்றும் அளப்பரும் சிறப்பினதாம். ஐயடிகள் காடவர்கோன், பட்டினத்தடிகள், அருணகிரியார் போன்ற அருளாளர்கள் பாடிப்பரவிய தலம். திருவருட்பிரகாச வள்ளலார் இத்திருத்தல மேகராக குறிஞ்சிப்பண்ணில் அமைந்த புலனைந்தும் என்ற பாடலை தனியே எடுத்து போற்றும் வரலாறு மிக்க மேன்மையுடையதாம். ஆதிசிவப்பிரகாசர் மழையின்றி வான் பெய்த காலத்தில் இத்திருத்தல பதிகமாம் புலனைந்தும் எனத் தொடங்கும் பணுவல் மழை பொழியச் செய்து அற்புதம் நிகழ்த்தி அம்பலவாணர் பூசை முட்டின்றி நடக்க தொண்டு செய்தார் என்பது வரலாறு. திருஞான சம்பந்த பெருமான் பாடியருளியுள்ள மேகராக குறிஞ்சி பண்கள் ஏழு. அவற்றில் ஒன்று திருவையாற்று பதிகம். இயற்கை எழில் நலம் செறிந்த இத்திருப்பதிகத்தை புந்தி நிறை செந்தமிழின் சந்த இசை திருப்பதிகம் என்பார் சேக்கிழார் பெருமான். புலனைந்தும் எனத் தொடங்கும் பாடல் பண் மேகராக குறிஞ்சி.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவு ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Veda Pataha. யஜுர்வேத கணபாட்டம்.
2: ஓம்.

ரிஷகம் ரிஷம் தேவபரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹி ரிஷகம் ரிஷம் தேவபரிஹி சதவலிஷம் தேவபரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹிர் தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷம் தேவபரிஹிர் தேவபரிஹி சதவலிஷம் வி தேவபரிஹிரிதி தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹரோஹ வி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷாஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் வயம் வி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் சஹஸ்ரவலிஷா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of saivam.org, the following is Rig Veda Sakala Shaka Mandalam 1 Suktam 23. Thank you.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Discourse. In this, you are about to listen Dakshinamurti Stotram, presented by Swami Sri Atmananda Giriji Maharaj. Thank you. Om Namah Shivaya.
2: Sarvajna Adiguru, Bhagavan Sankaracharya Virachit, दक्षिणामूर्ति स्तोत्र का प्रसंग चल रहा है. द्वितीय श्लोक.
3: बीजस्यांतरिवांकुरो जगदिदं प्राणनिर्विकल्पं पुनः मायाकल्पितदेशकालकलना वैचित्र्यचित्रीकृतम् மாயாவீவ விஜ்ரும்பயத்யபி.